கோஷேலனி ஹெர்லா கேட்டல் அல்வே நேர்த்தே நோக்கையேன் அகார் ஹொரமஸ்தா தேங்கிரேனி ஆல்தே நோங்தே நார்நீரிதே ஹோஜிம் குங்குர் தேங்கேனா

ஏ சோசோர்க யாரத் குங்கலே தவயாகிலே சொலோமத் நீதாஸ்கால வல்லதானேகன் தானே இசிர்கோசில் உகையின் பலாக் உதிக்சேரு வேகாதே துசை சாசுங்க உர்த்திங்குக அர்த்தில்லேனுட்ன் வல் பிரேகு இருவலே தொல்தான் சுருதால்தேன மாசான் வியாதுத்னுந்தாகுலா

தேனோம் நிறுத்தும் போரா ஹோரெந்தின் வால் நிகந்தான் கேசியகாகி தின் தீரும் சாக்கோனுகை வச்சு அவிவைஞ்சுவே துணுவகான் அல்சின்னர் லாப்தோம் பதத் அரியன் தலாசி சிறுகிற்றிகு சீகின வாக் கூகோச்சுனு வாங்கனு முத்தே வச்சு சொலேது உதிரிகி நிலது முருக்கி நோய்சுத் Hapnolin chaugwa bau chaugwa hogin sharagbal hachin tali til ulwala. Oda hargiji velta hobe teligi chugulun hulchat hyusuyin chanjun daga terojigin irtni sangtil hucho enna humman chanjun otan ilgagin.